0: சத்தவான் சத்தவான் சத்தவான் அலத்திரிபரோ ஜெய் ககி சிங் லோய்கரே மை முட்பத்தாரே
1: ஜெய் ககி மை முட்பத்தாரபா ஜெய் ககி மை முட்பா நத்தே நத்தே இவங்கோ தோலவியனாய் சாவித்ரிபுங்க ஹப்தரிங்காய் பிரம்கோ கணக்கிறேன் அரே மோ இக்கிறேன் இவங்க நான் ஆய்வு